0: வா பார்க்கும் பார்க்கும்
1: அஜபியா தோஹே பியாரு தூ ஓ கோரி மையா தோ பேவாரு தூ இஸ்லியே தூ இத்னா உதாசு.